0: ஏதோ டிராபிக்ல கஷ்டமா இருக்கு.
1: Vale, aún no tres y 28 centímetros, la peruda 30 centímetros.